0: வார்த்தை நான் வாசிக்கும் போது பேதுரு எப்படிப்பட்டது, அப்பொழுது அந்த படங்களுக்கு
1: என்ன செய்யறா, அந்த படகு மேல ஏறி உக்காந்த கடல் கலைகளை
2: மாற்றத்தை பற்றி காணப்பட வேண்டும் சொல்லிக்கிறோம்.